சகல குட்டம்படுபாவக ஜித் கோலாயா தத் ஹி லாகா தேசே கர்ம கமாவ கஹோ கபீர் ஜிஸ் சத்குரு பேட புனரப் ஜனம் நாவ கஹோ கபீர் ஜிஸ் சத்குரு பேட புனரப் ஜனம் நாவ வாஹிகுரு ஜி கா கால்சா வாஹிகுரு ஜி கி ஃபதே.